தி நெக்ஸ்ட் சிகதானந்தகாரகம் ராகம் நாட்ட ஆதிதாளம் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ தியாகராஜா.

தி நெக்ஸ்ட் சிதானந்த கார்கா ராகம் நாட்ட ஆதி தாளம் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ தியாகராஜா.